வணக்கம், என் பேர் ஆலன் ஜாஷுவா. நான் இங்கு சரி சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் சபையின் ஒரு அங்கத்தினர். நீங்கள் வான்கூவர் அல்லது அருகில் இருந்தால் உங்களை 15042 92nd Avenue இருக்கும் சரி சர்ச் ஆஃப் கிரைஸ்டுக்கு அன்போடு அழைக்கிறோம். எங்கள் தொலைபேசி எண் 604-588-6717. நன்றி.

0: Good morning, good afternoon, good evening. Greetings to you in the name of Christ, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம் என அன்பான சகோதரே சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். I am R.C. Joseph Sahairaj, a preacher at the Church of Christ in Amali Nagar Dindukal of Tamil Nadu in India. நான் ஆசி ஜோசப் சகாயராஜ். இந்தியாவின் தமிழ்நாட்டில் அமளி நகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். இட் இஸ் 49th வீக் ஆஃப் பைபிள் ஸ்டடி அண்டர் ரூட்டட் இன் இஸ் வேர்ட் ப்ரோக்ராம். லெட் அஸ் கண்டினியூ எக்ஸாமின் அபவுட் த ஹிஸ்டரி ஆஃப் அவர் லார்ட் அண்ட் ஹிஸ் டூ ஏஞ்சல்ஸ் அப்பியர்ட் டு அப்ரஹாம் ஃப்ரம் ஜெனசிஸ் 18:19-22 வெர்சஸ். இந்த 49th வாரத்திற்கான அவருடைய வார்த்தையில் வேறுன்றுதல் என்ற தலைப்பிலான நமது வேதாகம் படிப்பில் கர்த்தரும் அவருடைய இரண்டு தூதர்களும் ஆபிரகாமுக்கு தரிசனம் தந்ததை பற்றிய வரலாற்றை தொடர்ந்து ஆராய்வோம். இன்றைய நாளில் நாம் எடுத்துக்கொண்ட வேதவசன பகுதி ஆதியாகமம் 18:19-22 வரை. First let us read the verse 19. This is the third subsection continuation of Chapter 18. For I have known him in order that he may command his children and his household after him, that they keep the way of the Lord to do righteousness and justice, that the Lord may bring to Abraham what he has spoken to him. 19th வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஜெனசிஸ் 18:19 ஹைலைட்ஸ் காட்ஸ் பர்பஸ் இன் சூசிங் ஆப்ரஹாம் டு இன்ஸ்ட்ரக்ட் ஹிஸ் டிசன்டன்ஸ் அண்ட் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் டு கீப் தி வே ஆஃப் தி லார்ட் பை டூயிங் ரைச்சியஸ்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ். ஆதியாகமம் 18:19 வசனம் நீதியையும் நியாயத்தையும் செய்வதன் மூலம் கர்த்தருடைய வழியை கடைபிடிக்க தனது சந்ததியினருக்கும் வீட்டாருக்கும் அறிவுறுத்த ஆபிரகாமை தேர்ந்தெடுத்ததில் தேவனுடைய நோகத்தை எடுத்துக்காட்டுகிறது. திஸ் வேர்ஸ் எம்பசைசஸ் த நீட் டு பாஸ் ஆன் ஃபேத்ஃபுல் ஒபீடியன்ஸ் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் and to ensure that Abraham's family would live up to God's standard in order to fulfill God's promises. இந்த வசனம் உன்னோயுள்ள கீழ்ப்படிதலை அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு செல்வதன் அவசியத்தையும் தேவனுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக ஆபிரகாமின் குடும்பத்தார் அனைவரும் அவரது தரத்தின்படி செயல்படுவதை உறுதி செய்வதையும் வலியுறுத்துகிறது. Key details of Genesis 18:19. Divine election. God explicitly states that he knew or was aware of Abraham for a specific purpose, which implies a covenant relationship. ஆதியாகமம் 18:19 முக்கியமான விவரங்கள். தெய்வீக தெரிவு. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஆபிரகாமை தெரிந்து கொண்டதற்காக அல்லது அறிந்திருப்பதாக தேவன் கூறுகின்றார், வெளிப்படையாக கூறுகின்றார். இது ஒரு உடன்படிக்கை உறவை குறிக்கிறது. ரெஸ்பான்சிபிலிட்டி டு இன்ஸ்ட்ரக்ட் த ஹவுஸ் ஹோல்ட். ஆபிரகாம் வாஸ் கிவன் த டாஸ்க் ஆஃப் கமாண்டிங் ஹிஸ் சில்ட்ரன் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் டு ஃபாலோ தி வே ஆஃப் த லார்ட். வீட்டாருக்கு அறிவுறுத்தும் பொறுப்பு. கர்த்தருடைய வழியை பின்பற்றுமாறு தனது பிள்ளைகளுக்கும் வீட்டாருக்கும் கட்டளையிடும் பணி ஆபிரகாமுக்கு வழங்கப்பட்டது. This emphasizes the role of fathers, leaders in training the next generation in righteousness. இது அடுத்த தலைமுறையை நீதியை பயிற்றுவிப்பதில் தந்தையர்கள் மற்றும் தலைவர்களின் பங்கை வலியுறுத்துகிறது. The way of the Lord. This is defined as acting in righteousness, that means doing what is right, and justice, which reflects the character of God. கர்த்தருடைய வழி. இது நீதியிலும், அதாவது சரியானதை செய்தலிலும் நியாயத்திலும் செயல்படுவது என்று வரையறுக்கப்படுகிறது. இது தேவனுடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கிறது. ஃபார் ஐ தட் மீன்ஸ் காட், ஃபார் ஐ நோ ஹிம், ஹிம் மீன்ஸ் ஆபிரகாம். காட் ஸ்டேட்டட் தட் ஹி நியூ ஆபிரகாம் நாட் மேர்லி த்ரூ ஹிஸ் டிவைன் அம்னிசன்ஸ் பட் தோ த்ரூ எ ஸ்பெஷல் இன்டிமேட் நாலெட்ஜ். ஏனெனில் நான், அதாவது தேவன், அவரை, யாரை, ஆபிரகாமை, தேவன் ஆபிரகாமை அறிந்திருக்கிறார். தேவனுடைய சர்வ ஞானத்தால் மட்டுமல்ல, ஒரு விசேஷித்த அறிவினாலும் அவர் ஆபிரகாமை அறிந்திருப்பதாக கூறினார். This knowledge is accompanied by the personal love and affection. அந்த அறிவு ஒரு தனிப்பட்ட அன்பு மற்றும் பாசத்துடன் சேர்ந்தே வருகிறது. God loved Abraham. Indeed, Abraham was exceedingly dear to him. Therefore, God would reveal his secrets to him. தேவன் ஆபிரகாமை நேசித்தார். ஆபிரகாம் தேவனுக்கு மிகவும் பிரியமானவராக இருந்தார். எனவே தேவன் தனது ரகசியங்களை அவரிடம் வெளிப்படுத்துவார். Furthermore, God knew not only who Abraham was, but also what he was. This is a holy man fashioned by God's own grace. And God knew what Abraham would accomplish through the aid of that very grace. மேலும் ஆபிரகாம் யார் என்பதை மட்டுமல்ல, அவர் என்னவாக இருந்தார் என்பதையும் தேவன் அறிந்திருந்தார். அதாவது, அவர் தேவனுடைய சொந்த கிருபையால் உருவாக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான மனிதராக இருந்தார். மேலும் அந்த கிருபையின் உதவியால் அவர் என்ன செய்வார் என்பதையும் தேவன் அறிந்திருந்தார். ஸ்பெசிபிக்கலி, God knew that Abraham would do the following. குறிப்பாக ஆபிரகாம் பின்வருவனவற்றை செய்வார் என்று தேவன் அறிந்திருந்தார். First, he would command his children and his household after him to serve the Lord and to worship him. ஒன்னாவது, அவர், ஆபிரகாம், தனக்கு பின் தன் பிள்ளைகளுக்கும் தன் வீட்டாருக்கும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யவும் அவரை வணங்கவும் கட்டளையிடுவார். He would issue such commands not only to his own children but also to the servants within his household and their children as well. தன் சொந்த பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, ஆனால் தன் குடும்பத்தில் உள்ள தன் ஊழியர்களுக்கும் அவர்களின் பிள்ளைகளுக்கும் கூட அவ்வாறே கட்டளையிடுவார். He would exercise the authority he possessed over him in a righteous manner. அவர்கள் மீது தனக்கு இருந்த அதிகாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்துவார். He would provide them with all the instruction they required. அவர்களுக்கு தேவையான அனைத்து அறிவுரைகளையும் அவர் வழங்குவார். Moreover, Abraham would articulate and explain to them the means by which they could help propagate and preserve the true faith even after his own passing. மேலும் ஆபிரகாம் தனது மரணத்திற்கு பிறகும் கூட உண்மையான மார்க்கத்தை பரப்பவும் உதவவும் பாதுகாக்கவும் உதவும் வழிமுறைகளை அவர்களுக்கு விவரித்து உரைப்பார். Second, furthermore, they would keep the way of the Lord. இரண்டாவது, மேலும் அவர்கள் கர்த்தரின் வழியை கடைபிடிப்பார்கள். They would observe all that Abraham commanded his people to follow, namely, all the modes of worshipping God that has been revealed to them at that time. அவர்கள் ஆபிரகாம் தமது மனிதர்களுக்கு கட்டளையிட்டு அவர் நடக்குமாறு குறிப்பிட்ட இவை யாவும், அதாவது அந்த சமயத்தில் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதான தேவனை தொழுது கொள்ளும் முறைமைகள் யாவற்றையும் அவர்கள் கடைபிடிப்பார்கள். He would command them to practice righteousness and justice. அவர்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்யுமாறு அவர் கட்டளையிடுவார். ஆபிரகாம் would instruct his people to observe all of God's laws, statutes and judgments. தேவனுடைய எல்லா சட்டங்களையும் நியமங்களையும் நியாய தீர்ப்புகளையும் கவனிக்கும்படி ஆபிரகாம் தனது மக்களுக்கு கட்டளையிடுவார். He would bid them to exercise justice and equity in their dealings with one another. மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் இடையில் நீதியையும் நேர்மையையும் நியாயத்தையும் செய்யுங்கள் என்பார். This refers not to the righteousness that justifies a person before God, but rather to the practice of moral uprightness. இது அவர்களை நீதிமானாக்கும் நீதியாக இருப்பதில்லை. For Abraham was not justified before God by his own righteousness. ஏனெனில் அந்த நீதியினால், அவருடைய சொந்த நீதியினால் ஆபிரகாம் தன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படவில்லை. Rather, they must do this to demonstrate their reverence to God's will out of gratitude for the blessings received from Him, glorifying Him, and for the well-being of those living among them. ஏனெனில் அந்த நீதியினால் ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படவில்லை, மாறாக தேவனுடைய சித்தத்திற்கு தங்கள் மரியாதையை மதிப்பை காட்டுவதாகவும், அவரிடமிருந்து பெற்ற அருள் கொடைகளுக்கு நன்றியாகவும், அவரை மகிமைப்படுத்தவும், தங்களோடு வாழ்பவர்களின் நன்மைக்காகவும் அவர்கள் இதை செய்ய வேண்டும். Fourth, Abraham would act in this manner so that the Lord might fulfill what he had spoken to him. கர்த்தர் நான்காவது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக ஆபிரகாம் இவ்வாறு செய்வார். That not only Abraham personally, but also his descendants following his commands and guidance would walk in the ways of the Lord. Abraham தான் மட்டும் தனிப்பட்ட முறையில் அல்ல, ஆனால் அவருடைய சந்ததியினரும் அவரது கட்டளையை மற்றும் வழிகாட்டுதலின்படி கர்த்தரின் வழிகளை நடப்பார்கள். God knew precisely the disposition of Abraham, who feared God and walked in accordance with his commands. தேவனுக்கு பயந்து அவரது கட்டளையின்படி நடந்த ஆபிரகாமின் எண்ண போக்கை தேவன் மிகச் சரியாக அறிந்திருந்தார். வாட் இஸ் அவர் ஓன் ஸ்டாண்டிங்? லெட் அஸ் திங்க் அபவுட் இட். நம்முடைய நிலை எவ்வாறு உள்ளது? அன்பான சகோதரர்களே, மதிப்பிற்குரிய சகோதரரே, நாம் இதை சிந்தித்து பார்ப்போம். பிலவட் பிரதர்ஸ் அண்ட் எஸ்டீம் சிஸ்டர்ஸ், அன்பான சகோதரரே, மதிப்பிற்குரிய சகோதரிகளே, இஸ் தேர் ட்ரூலி எ டிஸ்போசிஷன் ஆஃப் ஹார்ட் டு ஃபியர் த லார்ட் and to walk in his ways? நமது இருதயத்தில் உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்பட்டு அவர் வழியில் நடக்க வேண்டும் என்ற எண்ண போக்கு நம்மிடத்தில் உள்ளதா? In Psalm 19:9 we read that the fear of the Lord is clean, enduring forever. சங்கீதம் 19:9 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. Furthermore, in Psalm 34:9 we read, O fear the Lord, you his saints, there is no want to those who fear him. மேலும் சங்கீதம் 34:9 நாம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்றும் வாசிக்கின்றோம். If we walk in the fear of the Lord, we need not fear anyone or anything, anywhere at any time in this world. நாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் இந்த உலகத்தில் யாருக்கும் எதற்கும் எவ்விடத்திலும் எந்த காலத்திலும் பயப்பட தேவையில்லை. For Proverbs 1:7 declares that the fear of the Lord is the beginning of the wisdom. ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நீதிமொழிகள் 1:7 கூறுகிறது. The wise people do not stumble in their path. They always hold the Lord as their God and His word as the lamp to their feet and the light to their path. அவர்கள் ஞானவான்கள் தங்கள் வழிகளில் இடறுவது கிடையாது. அவர்கள் எப்பொழுதும் கர்த்தரை தங்கள் தெய்வமாகவும், அவரது வார்த்தையை தங்கள் கால்களுக்கு தீபமாகவும், தங்கள் பார்வைக்கு வெளிச்சமாகவும் கொண்டுள்ளார்கள். Are we wise people? Let us examine ourselves. நாம் ஞானவான்களாய் இருக்கிறோமா? நம்மையே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். Next we go to the fourth subsection of this chapter 18. Abraham intercession to the Lord for Sodom and Gomorrah, verses 20-33. இப்பொழுது நாம் ஆதியாகமம் 18 அதிகாரத்தின் 4 உட்பிரிவுக்கு கடந்து செல்கிறோம். சோதோம் கொமோராவுக்காக கர்த்தரிடத்தில் ஆபிரகாமின் பரிந்துரை, இது 20-33 வசனங்களில் இருக்கிறது. இன்றைக்கு நாம் 3 வசனங்களை மட்டும் பார்க்க போகின்றோம். Today we are going to see only three verses among these because it is the longest verse, 22 to 33. But we are going to see the 20, 21 and 22 verses today. இது ஒரு நீண்ட வசன பகுதி, 20 முதல் 33 வசனங்கள் இதில் உள்ளன. அதில் முதல் 3 வசனங்கள், அதாவது 20, 21, 22 ஆகிய வசனங்கள் மட்டும் இன்றைய நாளில் நாம் பார்ப்போம். Let us read the verses first. முதலில் நாம் வசனங்களை வாசிப்போம். Verse 20, 21 and 23. And the Lord said, because the outcry against Sodom and Gomorrah is great, and because their sin is very grave. 22 வசனம், பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதனாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதனாலும். 21st, I'll go down and now see whether they have done altogether according to the outcry against it that has come to me, and if not, I will know. நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். Then the men turned away from there and went towards Sodom, but Abraham still stood before the Lord. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். Genesis 18:20-22 describes God's decision to reveal to Abraham the judgment that was come upon Sodom and Gomorrah because of their extreme wickedness. ஆதியாகமம் 18:20-22 வசனங்கள் சோதோம் மற்றும் கோமோராவின் அதீத அக்கிரமத்தின் காரணமாக அவர்களுக்கு வரவிருந்த நியாய தீர்ப்பை தேவன் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்த அவர் எடுத்த முடிவை விவரிக்கிறது. This is described as a severe outcry in order to establish justice before the punishment. God decides to personally investigate while allowing Abraham to intercede. இது ஒரு கடுமையான கூக்குரலாக விவரிக்கப்படுகிறது. தண்டனைக்கு முன் நீதியை நிலைநாட்டும் விதமாக தேவன் தாமே நேரில் விசாரிக்க தீர்மானிக்கிறார். அதே சமயம் ஆபிரகாம் பரிந்து பேசவும் அனுமதிக்கிறார். The outcry of Sodom and Gomorrah is great. The sins of the city were so serious that they cried out for justice. This refers to the outcry of the victims or the severity of their immoral actions. Sodom மற்றும் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருக்கிறது. அந்த நகரத்தின் பாவங்கள் மிகவும் தீவிரமாய் இருந்ததால் அவை நீதிக்காக கதறின. இது அந்த நகரத்தின் பாவங்களினால் பாதிக்கப்பட்டவர்களை கதறல்களையோ அல்லது அவர்களின் ஒழுக்கக்கேடான செயலின் தீவிரத்தையோ குறிக்கிறது. The sin was grievous, very grievous. அவருடைய பாவம் மிகவும் கொடியது. தி சின்ஸ் இன்க்ளூடட் இன்ஹாஸ்பிட்டாலிட்டி, வயலன்ஸ் அண்ட் ப்ரொஃபவுண்ட் சோசியல் இன்ஜஸ்டிஸ். அந்த பாவங்களில் விருந்தோம்பல் இல்லாமை, வன்முறை மற்றும் ஆழ்ந்த சமூக அநீதி ஆகியவை அடங்கும். திஸ் ஆர் ஆஃபன் கான்ட்ராஸ்டட் வித் அ லேக் ஆஃப் கன்சர்ன் ஃபார் த புவர். இவை பெரும்பாலும் ஏழைகள் மீது அக்கறை இல்லாமையுடன் முரண்படுத்தப்படுகின்றன. I'll go down and see. நான் இப்பொழுது இறங்கி போய் பார்ப்பேன் என்கிறார். This indicates that God, although omniscient, acts according to due process and thoroughly investigate the situation before acting, setting a precedent for righteous judgment. சர்வ ஞானியாக இருந்த போதிலும் கர்த்தர் ஏற்புடைய முறைப்படி செயல்படுகிறார் என்பதையும், செயல்படுவதற்கு முன் சூழ்நிலையை அவர் முழுமையாக விசாரித்து நீதியான நியாய தீர்ப்புக்கு ஒரு முன்மாதிரியை அமைக்கிறார் என்பதையும் இது குறிக்கிறது. The man turned and went towards Sodom. The two angels who had come with the Lord were heading towards the city to act according to judgment. அந்த மனிதர்கள் திரும்பி சோதோமை நோக்கி போனார்கள். கர்த்தருடன் வந்த அந்த தூதர்கள் இரண்டு தூதர்கள் நியாயத்தின்படிமே செயல்பட நகரத்தை நோக்கி செல்கிறார்கள். அதே நேரத்தில் அட் த சேம் டைம் ஆபிரகாம் வாஸ் ஸ்டாண்டிங் பிஃபோர் த லார்ட். திஸ் மார்க் த பிகினிங் ஆஃப் ஹிஸ் இன்டர்செஷன். அதே நேரத்தில் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். இது அவருடைய பரிந்துரையின் தொடக்கத்தை குறித்தது. This passage highlights God's justice and mercy, showing that it does not act arbitrarily, but it brings judgment only after careful investigation. இந்த பகுதி தேவனுடைய நீதியையும் இரக்கத்தையும் எடுத்து காட்டுகிறது. அவர் தன்னிச்சையாக செயல்படுவதில்லை, ஆனால் கவனமான விசாரணைக்கு பிறகே நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார் என்பதையும் இது காட்டுகிறது. Verse wise explanation. வசன ரீதியான விளக்கம். First, the meaning of weeping, verse 20. ஒன்றாவது அழுகையின் பொருள், வசனம் 20. What is weeping? The Hebrew word for weeping here is shekau. You know, அழுகை என்றால் என்ன? அழுகைக்கு இந்த வசனத்தில் பயன்படுத்தப்படும் எபிரேய வார்த்தை சேகோ என்பது ஆகும். இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட் this particular word refers to the desperate cry of the oppressed, the afflicted, or the helpless for justice, as the blood of Abel cried from the ground. பழைய ஏற்பாட்டில் இந்த குறிப்பிட்ட சொல் சேகோ என்ற குறிப்பிட்ட சொல் வந்து ஒடுக்கப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது உதவியற்றவர்கள் நீதிக்காக கதறியலும் அவநம்பிக்கையான அலறலை குறிக்கிறது. ஆபேலின் ரத்தம் பூமியிலிருந்து கதறியதை போல. The nature of the sin. This verse indicates that their sin was very serious. பாவத்தின் தன்மை, அவருடைய பாவம் மிக கொடியது என்று இந்த வசனம் குறிப்பிடுகிறது. Beyond the sexual violence depicted later in Genesis 19, parallel passages such as Ezekiel 16:49 are mentioning these sins. ஆதியாகமம் 19 பின்னர் சித்தரிக்கப்பட்ட பாலியல் வன்முறைக்கு அப்பால் எசேக்கியேல் 16:43 உள்ளபடி அவருடைய பாவம் பின்வருமாறு விவரிக்கப்படுகிறது. What Ezekiel 16:49 mention? Look, this was the iniquity of your sister Sodom. She and her daughter had pride, fullness of food, and abundance of idleness. Neither did she strengthen the hand of the poor and needy. Ezekiel 16:49 என்ன சொல்லப்படுகிறது? இதோ கர்ப்பமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கமாகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்திடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையும் அவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. தீஸ் ஐடென்டிஃபை ப்ரைட், லக்ஸுரி அண்ட் அ கம்ப்ளீட் ரிஃபியூசல் டு த ஹெல்ப் புவர் ஹெல்ப் த புவர் அண்ட் நீடி ஆஸ் த மெயின் சின்ஸ் ஆஃப் சோதோம். இந்த குறிப்புகள் சோதோமின் முக்கிய பாவங்களாக பெருமை, ஆடம்பரம் மற்றும் ஏழை எளியோருக்கு உதவும் முற்றிலும் மறுத்தல் ஆகியவற்றை வரையறுக்கின்றன. Why did the Lord say, I will look down and see? கர்த்தர் கீழே இறங்கி போய் பார்ப்பேன் என்று கூறியது ஏன்? Human metaphor. The Lord is omniscient and already knowing everything. The phrase, I will look down and see, uses human language to express a profound theological point. God does not judge blindly or hastily. That is the main point. இங்க தேவன் வந்து, கர்த்தர் வந்து சர்வஞானியாக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் ஏற்கனவே அறிந்திருப்பவர். ஆனால் நான் கீழே இறங்கி போய் பார்ப்பேன் என்ற சொற்றொடர் ஒரு ஆழமான இறையியல் கருத்தை வெளிப்படுத்த மனிதனை போன்ற ஒரு மொழியை பயன்படுத்துகிறது. தேவன் பார்வையற்ற தன்மையுடனோ அல்லது அவசரமாகவோ தீர்ப்பளிப்பதில்லை. இம்பார்ஷியல் ஜஸ்டிஸ். திஸ் ஆக்ட் டெமான்ஸ்ட்ரேட்ஸ் அப்சல்யூட் லீகல் ஃபேர்னஸ். Before executing judgment, the Lord conducts a thorough, direct and trial through his angels. பாரபட்சமற்ற நீதி. இந்த செயல் முழுமையான சட்ட ரீதியான நேர்மையை வெளிப்படுத்துகிறது. தண்டனை நிறைவேற்றுவதற்கு முன்பு கர்த்தர் தம்முடைய தூதர்கள் மூலம் ஒரு முழுமையான நேரடி விசாரணையை ஏற்படுத்துகிறார். He himself exemplifies the proper fair trial and due process that he expects human judges to follow. மனித நீதிபதிகள் பின்பற்ற வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கும் சரியான நியாயமான விசாரணை மற்றும் உரிய செயல்முறையை அவரே முன்மாதிரியாக காட்டுகிறார். Third, the separation of the visitors. The separation. The departing of the men. Two men. That means the two angels. They walked down towards the city of Sodom to personally inspect it and rescue Abraham's nephew Lot. பிரிவு வரியா வருகையாளர்களின் பிரிவினை. ஒன்று பிரிவு, விலகிச் செல்லும் மனிதர்கள் அதாவது புருஷர்கள் படைக்கப்பட்ட இரண்டு தேவதூதர்கள் ஆவார்கள். அவர்கள் சோதோம் நகரை நேரில் ஆய்வு செய்வதற்கும் ஆபிரகாமின் மருமகனான லோத்தை மீட்பதற்கும் அந்த நகரத்தை நோக்கி நடந்து சென்றார்கள். த டிவைன் பிரசன்ஸ். த தேர்ட் டிராவலர் இஸ் ரிவீல் டு பி த லார்ட். That means Jesus Christ, in temporary human form, he stayed behind with Abraham. Deiviga prasana. Moondravathu payane, tharkaaliga manitha uruvil thondrum kathar, Yesu Christ, endru velippaduthapadugirar. Avar Abrahamudan pinthangi vidugirar. Standing before the Lord, Abraham stay in the presence of the Lord, God, says for the stage of unique and intimate discussion. கர்த்தருக்கு முன்பாக நிற்பது. ஆபிரகாம் தேவனுடைய அதாவது கிருஷ்ணனுடைய பிரசன்னத்தில் தங்கியிருப்பது ஒரு தனித்துவமான நெருக்கமான விவாதத்திற்கு களமமைக்கிறது. Because of their covenant relationship, the Lord intentionally shares his plan with Abraham. அவருடைய உடன்படிக்கை உறவின் காரணமாக கர்த்தர் வேண்டுமென்று தம்முடைய திட்டங்களை ஆபிரகாமுடன் பகிர்ந்து கொள்கிறார். He calls Abraham to take on his role as a prophet and intercessor. ஒரு தீர்க்கதரிசியாகவும் பரிந்து பேசுபவராகவும் தனது பங்கை ஏற்கும்படி அவர் ஆபிரகாமை அழைக்கிறார். The theological themes, key theological themes. இதனுடைய முக்கியமான இறையியல் கருப்பொருள்கள் என்னவென்று பார்ப்போம். The Lord's justice and character. This passage demonstrates that God's judgments are never arbitrary. He responds to the suffering of those who suffer and checks for the facts before reacting. கர்த்தருடைய நீதியும் பண்பும் தேவனுடைய நியாய தீர்ப்புகள் ஒருபோதும் தன்னிச்சையானவை அல்ல என்பதை இந்த பகுதி நிரூபிக்கிறது. அவர் பாதிக்கப்பட்டவர்களின் துன்பங்களுக்கு பதிலளித்து எதிர்வினையாற்றுவதற்கு முன்பு உண்மைகளை சரிபார்க்கிறார். The call to intercession. By sharing his purpose, God gives Abraham an opportunity to intercede for the innocent. பரிந்து பேசுவதற்கான அழைப்பு. கர்த்தர் தமது நோக்கங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக, அதாவது கர்த்தர் தமது நோக்கங்களை ஆபிரகாமுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலமாக நிரபராதிகளுக்காக பரிந்து பேச தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வாய்ப்பை அளிக்கிறார். This shows that true faith is to boldly intercede with the Lord on behalf of others. மற்றவர்களுக்காக தைரியமாய் கர்த்தரிடம் பரிந்து பேசுவதே உண்மையான விசுவாசம் என்பதை இது காட்டுகிறது. Now we come to the life lessons we learn from the part Genesis 18:19-22. இப்பொழுது நாம் ஆதியாகமம் 18:19-22 வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் வாழ்க்கை பாடங்களை பற்றிய கருத்துக்கு வருகின்றோம். Genesis 18:19-22 reveals God's purpose in choosing Abraham is a responsibility for leadership and nature of divine justice and mercy. ஆதியாகமம் 18:19-22 வசன பகுதியானது ஆபிரகாமை தேர்ந்து கொண்டதில் தேவனுடைய நோக்கத்தையும் தலைமைத்துவத்தின் பொறுப்பையும் தெய்வீக நியாய தீர்ப்பு மற்றும் இரக்கத்தின் தன்மையும் எடுத்துக்காட்டுகிறது. The verse in question is states like this. குறிப்பிட்ட அந்த வசனம் இவ்வாறு கூறுகிறது. For I have known him in order that he may command his children and his household after him, that they keep the way of the Lord to do righteousness and justice. That the Lord may bring to Abraham what he has spoken to him. This is in verse 19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளையும் தனக்கு பின் வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தரை வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். வசனம் 19. Here are some key life lessons to be learned from these verses. இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் முக்கியமான வாழ்க்கை பாடங்கள் கீழே தரப்படுகின்றன. First, purposeful parenting and guidance. ஒன்றாவது, நோக்கம் நிறைந்த பெற்றோர் வளர்ப்பு மற்றும் வழிகாட்டுது. God specifically states that Abraham will lead his children and his household in righteousness. Abraham தன் பிள்ளைகளையும் தன் வீட்டாரையும் நீதியின் வழியில் நடத்துவான் என்று தேவன் குறிப்பாக குறிப்பிடுகிறார். It teaches that teaching the next generation the values and ethics and a relationship with God is a primary responsibility of leadership and family life. அடுத்த தலைமுறைக்கு மதிப்புகள், நன்னெறிகள் மற்றும் தேவனுடனான உறவை போதித்தல் என்பது தலைமைத்துவம் மற்றும் குடும்ப வாழ்க்கையின் முதன்மையான பொறுப்பு என்பதை கற்பிக்கிறது. Practical righteousness and justice. The way of the Lord is not just a passive belief. It's also a practical practice. செயல் வழி நீதியும் நியாயம். கர்த்தருடைய வழி என்பது வெறுமனே செயலில்லாத ஒரு நம்பிக்கை மட்டுமல்ல, அது செயல்வழி பயிற்சியாகவும் உள்ளது. Doing righteousness and justice in life. நீதியும் நியாயத்தையும் வாழ்க்கையில் செய்வது என்பதுதான் நமது உண்மையான கடமையாக இருக்கிறது. That is, moral uprightness and justice in our daily actions are important parts of a godly life. அதாவது, நமது அன்றாட செயல்களில் தார்மீக நேர்மையும் நியாயமும் ஒரு தேவபக்தில வாழ்க்கையின் முக்கிய அங்கங்கள் என்பதை இது எடுத்து காட்டுகிறது. Third, obedience precedes blessings. God's promises to Abraham are linked to his family following God's ways. கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்துக்கு முந்தியதாக உள்ளது. ஆபிரகாமுக்கு தேவன் அளித்த வாக்குறுதிகள் அவர் குடும்பத்தினர் தேவனுடைய வழிகளை பின்பற்றுவதோடு இணைக்கப்பட்டிருந்தன. This shows that living in harmony with God's principles prepares us to receive the fulfillment of His promise. தேவனுடைய கொள்கைக்கு இசைவாக வாழ்வது என்பது அவருடைய வாக்குறுதிகளின் நிறைவை பெற்றுக்கொள்ள நம்மை தயார்படுத்துகிறது என்பதை இது உணர்த்துகிறது. Fourth, God's personal relationship and accountability. This passage shows God's attention to the cry of Sodom. தேவனுடைய நான்காவது, தேவனுடைய தனிப்பட்ட தொடர்பும் பொறுப்பு கோருதலும். சோதோமின் அழுகையை தேவன் விசாரிப்பதை இந்த பகுதி எடுத்துக்காட்டுகிறது. This shows that he is not detached. He hears the cry of the oppressed, takes sin seriously and act as a righteous judge. அவர் பற்றற்றவர் அல்ல என்பதை இது குறிப்பிடுகிறது. அவர் ஒடுக்கப்பட்டவரின் அழுகுரலை கேட்கிறார், பாவத்தை தீவிரமாக எடுத்துக்கொள்கிறார், மேலும் ஒரு நீதியில நியாயாதிபதியாக செயல்படுகிறார். The power of intercession. Fifth lesson. The power of intercession. Although this is tempted to serve as a bridge to the next session, it also brings a profound intercessory moment. In it, Abraham, God's friend, boldly pleads for mercy on the basis of God's justice. பரிந்துரையின் வல்லமை. ஐந்தாவது பாடம். வசனம் 22 அடுத்த பகுதிக்கு ஒரு பாலமாக செயல்பட்டாலும் அது ஒரு ஆழமான பரிந்துரை திறந்ததை தொடங்குகிறது. அது தேவனுடைய நண்பனான ஆபிரகாம் தேவனுடைய நீதியின் அடிப்படையில் இரக்கத்திற்காக தைரியமாய் பேரம் பேசுகிறார். This teaches us that we can boldly approach God with request for mercy even in difficult circumstances. கடினமான சூழ்நிலைகளில் கூட இரக்கத்திற்கான கோரிக்கைகளுடன் நாம் தைரியமாக தேவனை அணுகலாம் என்று இது கற்பிக்கிறது. Sixth and final lesson. God is just and merciful. Abraham's plea expresses a confidence that God is just and will not only destroy the righteous with wicked. ஆறாவது பாடம், கடைசி பாடம், தேவன் நீதியுள்ளவரும் இரக்கமுள்ளவரும் ஆவார். தேவன் நீதியுள்ளவர் என்றும் அவர் நீதிமான்களை துன்மார்களோடு சேர்ந்து அழித்துவிட மாட்டார் என்றும் ஆபிரஹாமின் மன்றத்து ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தது. This context shows a God who is willing to show mercy even in the midst of great sin as long as there are righteous people. நீதிமான்கள் இருக்கும் பட்சத்தில் பெரும் பாவத்தின் மத்தியிலும் இரக்கம் காட்ட தயாராக இருக்கும் ஒரு தேவனை இந்த சூழல் காட்டுகிறது. These verses highlight the importance of a thoughtful, righteous life and the responsibility to change the environment around us for the better. முன்யோசனையுடன் கூடிய நீதியான வாழ்வின் முக்கியத்துவத்தையும் நம்மை சுற்றியுள்ள சூழலையும் நன்மைக்காக மாற்றியமைக்கும் பொறுப்பையும் இந்த வசனங்கள் எடுத்து காட்டுகின்றன. An important announcement from me to the observers of this program. The Gospel Flame, an international bilingual quarterly magazine, is being printed and will be ready for distribution by 25th of May 2026, by the end of this month. If you wish to have a copy of it, please send me your address by my WhatsApp number +91 88 07 33 81 37. I repeat the number again. +91 is the country code, 88 07 33 81 37. Or you can mail me in thegospelflame@gmail.com. The Gospel Flame, all are small letters, thegospelflame@gmail.com. We can send a copy of it to you wherever you are. ஒரு முக்கியமான அறிவிப்பு. நற்செய்தி சுடர் என்ற சர்வதேச இருமொழி காலாண்டிதழ் அச்சிடப்பட்டு 25 மே 26 அன்று விநியோகத்துக்கு தயாராகிவிடும். உங்களுக்கு அதன் பிரதி வேண்டுமென்றால் உங்கள் முகவரியை எனது வாட்ஸ்அப் எண் +91 88 07 33 81 37 என்ற எண்ணுக்கு அனுப்பவும். மறுபடியும் சொல்லுகிறேன், +91 என்பது நாட்டு கோடு, கண்ட்ரி கோடு. என்னுடைய நம்பர் வந்து 88 07 33 81 37. இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கோ அல்லது thegospelflame@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கோ உங்கள் சொந்த முகவரி அனுப்பினால் நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு இதழ் உங்களுக்கு அனுப்பப்படும். With this, we conclude this week's Bible study on the topic of rooted in His Word. Next week, Lord willing, on the same day in the Genesis 18, we will examine the subsequent verses. அவருடைய வசனத்தில் வேறுபடுதல் என்ற தலைப்பிலான இந்த வாரத்திற்கான வேதாம படிப்பை இத்துடன் முடித்துக் கொள்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் இதே நாளில் ஆதியாகமம் 18 அத்தியாயத்தின் அடுத்து வரும் வசனங்களை ஆராய்வோம். My heartfelt thanks to our dear brother Thunder Kirk and his team for their excellent work in broadcasting this study through Ignite Radio. Ignite வானொலி மூலமாக இந்த படிப்பை ஒளிபரப்பும் பணியை சிறப்பாக செய்து வரும் அன்புக்குரிய சகோதரர் தண்டர் கிர்க் மற்றும் அவரது குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றி. My sincere thanks to dear brother David, brother Jack Williams and sister Deepthi Williams for their excellent work in broadcasting this program in India. இந்த வானொலி ஒளிபரப்பை இந்தியாவில் மிகச் சிறப்பாக செய்து வரும் அன்பான சகோதரர் டேவிட் மற்றும் சகோதரர் ஜாக் வில்லியம்ஸ் மற்றும் சகோதரர் தீப்தி வில்லியம்ஸ் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றி. My heartfelt thanks to all the beloved brothers and sisters who listen to this broadcast from beginning to the end. இந்த ஒலிபரப்பை தொடக்கம் முதல் நிறைவு வரை கவனித்து கேட்ட அன்புமிக்க சகோதர சகோதரி யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. Until we meet again, I am praying for you. Greetings to all of you, my dear brothers and sisters. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என் அன்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு என் அருமையான சகோதரிகளே சகோதரிகளே.
1: That was a wonderful, wonderful lesson delivered from Brother Joseph Saharaj. Thank you so much, Brother. And I really appreciate your lesson, and God bless you. So, my dear Ignatius, my dear brothers and sisters, let's take a quick commercial and we're going to go to the comments.

கிறிஸ்துக்குள் பிரியமான ஜெய பிரியர் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கிறேன். அருமையான இக்னைட் ரேடியோ எஃப்எம் மூலமாக உங்களை யாவரும் சந்திப்பதிலே தேவனால் மகிமை உண்டாவதாக விசேஷமாக இந்த சனிக்கிழமை தேவனுடைய வார்த்தைகளை தமிழில் கேட்கக்கூடிய அநேக பிள்ளைகளை மீண்டுமாக தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். விசேஷமாக இக்னைட் ரேடியோ வந்து உலகம் எங்கும் அநேக மக்களுக்கு கடன் சொல்ல முடியாத எஃப்எம் இந்த ரேடியோவானது பேஸ்புக் மூலமாகவும் மற்றும் ஆக இணையதளத்தின் மூலமாகவும் மிக சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அதில் குருதினா இருக்கின்ற கிராக் பிரதருக்காகவும் மற்றும் பால் பிரதருக்காகவும் மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த அருமையான வில்லியம்ஸ் பிரதர், டேவிட் பிரதர், இன்னுமாக அநேக சகோதரர்கள் இடம்பெற்றிருப்பதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக அநேக நாடுகளிலே சகோதரிகள் யாவரும் உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிற பிலிப்பியன்ஸ் மற்றும்மாக கனடா மற்றும்மாக கொலம்பஸ் இன்னும் லண்டன் இப்படி அநேக நாடுகளிலே தேவடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவரையும் இயேசுமனத்தில் வாழ்த்துகிறேன். அன்பான தேவடைய பிள்ளைகளே, இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் நம் வெவ்வேறு நாடுகளிலே வெவ்வேறு இனங்களாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் வெவ்வேறு மொழிகளை பேசிக் கொண்டிருந்தாலும் நாம் இதை பார்க்கின்றோம். ஆதியாகமத்திலே 11 அதிகாரத்தை வாசிக்கின்றோம். மக்கள் எல்லாரும் ஒரே பாசை பேசிக்கொண்டு ஒரு இடத்துல இருந்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அப்ப அவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், மக்கள் எங்கும் சிதறி போகாதபடிக்கு ஒரே இடத்துல இருக்கிறார்கள். ஆனா தேவனுடைய திட்டம் என்னவென்று சொன்னால், ஆதாமியும் ஏவாளையும் பார்த்து நான் உங்களை பெரிய ஜாதியாக்கி உங்கள் மூலமாக பூமி எங்கு மக்கள் என்ன செய்யணும், அங்கே ஜாதியாக மக்கள் அங்கே சிதறி இருப்பார்கள் என்று சொல்லி, உலகம் முழுவதும் மக்கள் இருப்பார் என்று சொல்லி தேவன் வாழ்த்து. ஆனா இவர்கள் என்ன செய்தார்கள், ஒரே இடத்துல குடிக்கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் இவர்கள் பாபிலோன் கோபுரத்தை கட்டும்போது, அது வானத்துக்கு எட்டப்பட்ட அளவு கட்டும்போது, அவர்கள் தேவனுடைய நாமத்தை அங்கே மேன்மையாக எண்ணாதபடிக்கு தன்னுடைய வாழ்க்கை மேன்மையாக நின்றார்கள். உடனே தேவன் என்ன செய்தார், அன்றே அவர்கள் தேவனானவர் அந்த பாசுகளை தாறுமாறாக்கினார். ஆகையாவது இந்த தமிழ் மொழி, ஆங்கிலம், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இப்படி அநேக மொழிகள் என்ன செய்கிறோம், வெவ்வேறு நாடுகளில் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த மக்களானவர்கள் எப்படி ஒரு நாடு உருவாகுதுன்னு சொன்னா, மொழியின் அடிப்படை வைத்துதான் நாடே உருவாகிறது. அவர்கள் பேசக்கூடிய மொழிகளை வைத்துதான், அப்ப ஒரு இடத்துல பேசக்கூடிய மொழிகளோட ஒன்று சேர்ந்தது அவங்க ஒரு நாடாகவோ ஒரு மாநிலமாகவோ ஒரு வீதியாகவோ ஒரு அங்கமாகவோ என்ன செய்தார்கள், அங்கே சிதறி போவதை இங்கே பார்க்கின்றோம். ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி சிதறி போன ஜனங்களை யாவரையும் அவர்களுடைய மேன்மை நிமித்தமாக தேவன் சிதறிப்ப வைத்தார். ஆனால் அவர்கள் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை நம்ம இழந்து விட்டோம் அல்லவா. மீண்டும் தேவனை செய்கிறார், அந்த மொழியை, அந்த பாசைகளையும், அந்த பிரிந்து போன ஜனங்கள் எல்லாரையும் அவரவர் இடங்களில் இருக்க வைத்துக் கொண்டு அவருடைய ஆத்மாக்களையும் அவருடைய சிந்தனைகளையும் ஒருநிலைப்படுத்த நினைத்தார். நீங்க வெவ்வேறு பாசை பேசினாலும் பரவாயில்லை, வேறு நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, பல இனங்களாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் உலகமெங்கும் இருக்கிற எல்லாருமே ஒரே சிந்தையாக ஒரே எண்ணமாக இருக்க வேண்டும், பாவமில்லாத எண்ணமாக வாழ வேண்டும், எல்லா ஆத்து மக்களும் அங்கே ஒரே இடத்தில் பல்லவத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி தேவன் என்ன செய்தார், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்து பூமிக்கு அனுப்பினார். அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உலகமெங்கும் இருக்கின்ற விசேஷமா எல்லா பாஷைகளையும் மொழிகளையும் பேசக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லாரும் பாவம் செய்திருக்கிறோம் அல்லவா, அந்த ஆத்து மக்களை காப்பாற்றுவதற்காக என்ன செய்திருக்கிறார், அங்கே தன் ஜீவனையே அர்ப்பணித்தார். இந்த செய்தியானது, இந்த நற்செய்தியானது, சிலுவின் பாடு, இந்த சிலுவின் உபதேசமானது எல்லா மொழிகளுக்குமே கடந்து செல்லும் போது எல்லா ஜனங்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட பிறகு இப்பொழுது நாம் என்ன செய்கிற முடிச்சு சொன்னால், இயேசு கிறிஸ்து உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு நம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு நம்ம எல்லாரும் ஒரே சிந்தி இருப்பதற்கு தேவனானவர் என்ன செய்யணும் சொன்னால், எப்படி நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் முடியாத இயேசு கிறிஸ்து பூமிக்கு அர்ப்பணித்து கொடுத்தாரோ அதே போல நம்ம எல்லாரும் ஒரே எண்ணமாக இருப்பதற்கு அவரை கொண்டு ஒரு சபையை உருவாக்கினார். அதாவது ஒன்லி சர்ச் என்று பார்க்கின்றோம், ஒன் சர்ச், ஒரே சபையை உருவாக்கினர் பார்க்கிறோம். இதைத்தான் நம்ம இங்க பார்க்கிறோம். மத்தேயு ஆசிரியர் பதிவு செய்யப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து வார்த்தைகளை ஜாக்கிரதையாக சிந்தித்து பாருங்கள் சொல்கிறார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று மத்தேயு 16:18 வாசிக்கின்றோம். அகில அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று அந்த ஒரே எண்ணங்களாக நாம் ஒரே உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவனுடைய திட்டம், அதுக்காக ஆண்டவர் இயேசு ஒப்புக் கொடுத்தால் அந்த ஒரே உபதேசம் என்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கின்றார். அந்த பரிசுத்த ஆவியானவர் வேத வைக்கை தாராயந்து பார்த்து நமக்கு எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய தேவன் தந்திருக்கிறார். ஆனாலும் நம்முடைய மாச சிந்தனையும் சாத்தோட எதிர்பார்ப்புகள் பார்க்கும்போது சபையை ஒருநிலைப்படுத்தாத விடிக்கு கிறிஸ்துக்குள் வாழ்ந்தாலும் பரவாயில்லை, ஆனா வெவ்வேறு உபதேசத்தில் வாழ்ந்து கொள்ளுங்கள், வெவ்வேறு சபையுடைய பேரை வைத்துக் கொண்டு நீ வாழ்ந்து கொள்ளுங்கள், எல்லாரும் இயேசுத்தானே வணங்குறீங்க, எல்லாரும் இயேசுவின் உபதேசம் கை கொடுங்க, ஒரே விபத்தில் படிக்க போறீங்க, ஆனா எங்க இஷ்டப்படி என்ன செஞ்சுக்கோங்க, சபையுடைய பேரை வச்சுக்கோங்க, சபையோடைய சூழ்நிலை வச்சுக்கோங்க, அதுலேயே கூட ஒன்று சேர முடியாத படிக்கு உபதேசத்தை அங்க பிரித்து
அந்த உபதேசத்துடைய மேன்மையை புரிந்து கொள்ளாமல் மக்கள் பிரிந்து வாழ்வதை பார்க்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள், கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக கூட ஜனங்கள் ஒரு அன்பின் நிறுத்தமாக ஒன்றாக இருந்தார்கள். ஆனா கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு வேத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது அந்த சிந்தையை வேதாந்தத்தின் அடிப்படையிலே வேத வசனத்தின் அடிப்படையிலே சிந்திக்காதபடிக்கு இது சாத்தானுடைய தந்திரங்கள் என கொடுக்கும் போது உபதேசங்கள் பிரிந்து போகக்கூடிய சூழல் வரும்போது அவர் என்ன செய்கிறார்கள், அங்கு ஒன்றும் அன்போடு இல்லாத படி பண்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டு ஃபேமிலி ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அவங்க கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கல, ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னா ரெண்டு பேருமே வந்து அன்பா ஒற்றுமையா இருக்கிறாங்க. போறவங்க சண்டை போடாம எதிர்ந்தாலும் விட்டு கொடுத்து ஒரே அன்போடு பாசத்தோடு எங்க போனாலும் எங்க வந்தாலும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா அந்த சொந்தக்காரர் கிடையாது, அன்பா இருக்காங்க, பக்கத்து இருக்காங்க, எல்லாரும் அன்பா இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு உபதேசம் போகுது, இயேசு கிறிஸ்துவை பற்றி உபதேசம் போகுது. இவங்க இருவரும் இயேசு கிறிஸ்து உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்தாருன்னா அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளும் போது ரெண்டு விதமான ஊழியக்காரர்கள் போய்கிறார்கள். கிறிஸ்துவர்கள் தான் அப்படி ரெண்டு விதமான ஊழியக்காரர்கள் போகும்போது அங்க ஒவ்வொரு வீட்டுக்காரரும் வந்து ஏத்துக்கிறாங்க. சரி, உங்களுக்கு கிறிஸ்துவ தானே, நீ என்ன செய்ய அந்த ஊழிக்கரை ஏத்துக்கோ, நான் அந்த ஊழிக்கரை ஏத்துக்கோன்னு சொல்லி ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டு அந்த ஊழிக்கரை என்ன செய்யறாங்க, உபதேசத்தை போதிக்கிறாங்க. போதிக்கும் போது சரிந்து சொல்ல சொல்ல சொல்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஊழிக்காரருடைய உபதேசத்து நிமித்தம் ரெண்டு பேத்துக்குள்ள கருத்து வேறுபாடு வருது. அந்த பக்கத்துக்காரையும் உபதேசத்துல கருத்து வேறுபாடு வருது. அப்ப என்ன பண்றாங்க, ஊழிக்காரருடைய உபதேசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது ரெண்டு பேர் என்ன செய்யறாங்க, அந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு போகுது. வெவ்வேறு சபைக்கு போக ஆரம்பிக்கும் போது ரெண்டு பேரும் வெவ்வேறு சபைக்கு போறாங்க. போயிட்டு இருக்கும் போது உபதேச அடிப்படையில் என்ன செஞ்சாங்க, அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகும்போது கடைசியில சண்டை போட்டு நீ கள்ளபதேசக்கார, நீ கள்ளபதேசக்கார அப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கள்ளபதேசம் சொல்லிக்கிட்டு கடைசியில அவங்களுக்குள்ள அன்பு விட்டு போய் இப்ப ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, பேசாம எது நடந்தாலும் நான் உங்களுக்கு போக மாட்டேன், நீ எங்கிட்ட வராத, நீ கள்ளபதேசக்கார, நான் கள்ளபதேசக்கார அப்படின்ட்டு அங்க பிரிஞ்சு போகிறார்கள். பிரிஞ்சு போய் கடைசியில ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, ஒரு அன்பு இல்லாம போயிடுறாங்க. எனக்கு கேட்டா நாங்க இயேசுதான் ஏற்றுக்கிட்டோம் சொல்லி இதை இயேசு கிறிஸ்துவனை விரும்புகிறாரா, இயேசு கிறிஸ்துவனை எதிர்த்துதான் உபதேச சொன்ன வைத்தாரா, இயேசு கிறிஸ்துவனை எதிர்த்துதான் பேசினாரா, அவர் எதுக்குதான் பூமிக்கு வந்தாரா? அவர்கள் பிரியமானவர்களே, அந்த உபதேசத்தின் நிமித்தமாக அவர்கள் பிரிந்து போகிறார்கள். அவர்கள் அது அன்பு இல்லாமல் போய் அது பேசாம அவங்க என்ன செய்யணும், ஏற்றுக்காமையே இருந்திருக்கலாம். அவங்க இயேசு பற்றி அறியாம இருந்திருந்தா கூட அவங்க ரெண்டு ஒன்னாவே அன்பாகவே இருந்திருப்பாங்க, சந்தோஷமும் வாழ்ந்துருப்பாங்க. சோ இது தேவனுக்கு பிரியமானதா, அவர் இதை விரும்புகிறாரா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம்னா இந்த திங்கிங்கோட எல்லாரும் சபையில ஒவ்வொரு சபையார்கள் எங்க பிரிவு சபை இருக்கிறாங்க அவங்க எல்லாம் உட்காந்து யோசிச்சாவே ஆட்டோமேட்டிக்கா சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க, வேத படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் ஒரே கண்ணத்துல வருவாங்க. எங்க வருவாங்க, மத்தேயு அங்கே நான் பார்க்கின்ற மாட்டவா மத்தே 16 அதிகாரம் 18 வசனத்துல வந்து நிப்பாங்க. அங்க வந்து நிக்கும் என்ன சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அது பேதுரு சொன்ன வார்த்தையை இயேசுக்கு சொன்ன வார்த்தையை அவர்கள் நினைத்து பார்ப்பார்கள். இந்த கல்வி என் சபையை கட்டுது, என் சபை என்பது ஒரே சபைதான் அப்படிங்கிற ஒரு பொருள் வரும்போது எல்லாரும் ஒரே அன்போடு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இங்கே இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையை கட்டுவதாக, அதாவது சபை என்று ஒரு உரிமையில் சொல்வதை கவனிங்கள். கீழ்கான வசன பகுதியில் ஒரே ஒரு சரீரம் தான் உண்டு, என்பது அந்த சரீர சபை என்பது கற்றுக்கொள்கிறோம். உங்களுக்கான உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கை கலைக்கப்பட்டது போல ஒரே சரீரம் ஒரே ஆவியும் உண்டு. இவ்வளவு 4 பார்க்கவேனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவைகள் இருந்தும் எல்லா அவைகளுக்கும் ஒரே தொழில் இல்லாதது போல அநேகராக நாம் கிறிஸ்துக்குள் ஒரே சரீரமாக ஒருவருக்கொருவர் அவயமாய் இருக்கிறோம். ரோமர் 12:4 பார்க்கிறோம். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாவற்றையும் மனிதர்கள் பூமியில் இருக்கின்ற எல்லாவற்றையும் யாருடைய பாதங்களுக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு, அதை புரிஞ்சுக்கோங்க, சரீரமான சபைகளுக்கு என்று சொல்லப்படவில்லை, சரீரமான சபைக்கு அவரே எல்லாவற்றுக்கும் மேலா தலையாக தந்தல்லினார் என்று எபேசியர் 1:22-23 வாசிக்கின்றோம். ஆகினால அன்பான தேவனுடையவர்களே, அவரே சபையாக சரீரத்துக்கு தலையானவர் என்று நாம் இங்கே பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். வேத வாக்கியம் தெளிவாக நமக்கு போதிக்கின்றது. தேவனுடைய வார்த்தையை நம்ம இன்னும் ஆழமாக தியானிக்கும் போது மிக சிறப்பாக தேவன் அதை நமக்கு வெளிப்படுத்த வாஞ்சியாக இருக்கின்றார். பாருங்கள், இதே வார்த்தையை நாம் இங்கே வேதாந்தத்தை கொண்டு நாம் வாசிக்கும் போது, வேதாந்தத்தை நாம் இதை குறித்து பார்க்கும் போது கவுனிங்கள்,
ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது ரோமர் ரோமர் சாப்டர் 12 வெர்ஷன் 4-5 ஃபார் ஆஸ் வி ஹேவ் மெனி மெம்பர்ஸ் இன் ஒன் பாடி பட் ஆல் தி மெம்பர்ஸ் டு நாட் ஹேவ் தி சேம் ஃபவுண்டேஷன் ஸோ வி பிகின் மெனி ஆர் ஒன் பாடி இன் கிரைஸ்ட் அண்ட் இண்டிவிஜுவல்லி மெம்பர்ஸ் ஆஃப் ஒன் அனதர் ஸோ அன்பான தேவத பிள்ளைகளே ஒன் பாடி என்று நமக்கு தெளிவாக நம்ம ஆங்கிலத்திலே படிக்கிற ஒரே சரீரம் என்று சொல்லி பாருங்க இதைத்தான் நம்ம எபேசியன்ஸ் சாப்டர் 1 வெர்ஷன் 22-23 அண்ட் ஹி பெட் ஆல் திங்ஸ் அண்டர் ஹீஸ் and have him to be head over all things to the church which is his body the fullness of him who fills all in all all in all ellame or kilaga nam indru parikkirru paargal avare sabhiya sarithukku kalayanar ellavattrilum முதலா இருக்கும்படி அவரே ஆதியும் மருத்துவரும் எழுந்த முதல் பெருமானவர் புலசியர் புலசியர் சாப்டர் 1 வெர்ஷன் 80 அண்ட் ஹி இஸ் தி ஹேர் ஆஃப் தி பாடி தி சர்ச் ஹூ இஸ் தி பிகினிங் தி ஃபர்ஸ்ட் Torn from the dead, that in all things he many may have the preeminence. நமக்கு முதன்மையா இருக்கிறார் எல்லாவற்றையும் முதல்வா இருக்கும்படி பிரேமினிஸ்டர் நமக்கு இருக்கிறார பார்க்கின்றோம் அகில அன்பன் தேவோட பிள்ளைகளே நாம் இன்னும் சற்று ஆழமாக பார்க்கும்போது இங்கே ஏன் நிலையே பாருங்கள் வசனங்கள் இடம்பெற்றுள்ள பொறிகள் என்பது இதே நீங்கள் யோவன் 15:14 வசனம் பார்க்கும்போது எண்ணில் நிறுத்திருங்கள் நானும் உங்களில் நிறுத்திருப்பேனே என்று சொல்கிறார் எண்ணில் நிறுத்திருங்கள் என்று சொன்னால் பாருங்கள் எண்ணில் நிறுத்திருங்கள் நானும் உங்களில் நிறுத்திருப்பேன் கொடியானது திராட்சரிகளில் நிறுத்தராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் எண்ணில் நிறுத்தராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் நானே திராட்சை செடி நீங்கள் குடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஒருவன் என்னே நிலைத்திராவிட்டால் வெளியே எரிவுண்டு குடிகளைப் போல அவன் எரிவுண்டு உணர்ந்து போவான் அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியாலே குடிகிறார்கள் அவைகள் எரிந்து போ என்று யோவான் 15:4-6 பார்க்கிறோம் chapter 15

verse 4 says, abide in me and I in you, as the branch cannot bear fruit of itself unless it abides in the vine, neither can you unless you abide in me. I am the vine, you are the branches. He who abides in me and I in him bears much fruit, for without me you can do nothing. If anyone does not abide in me, he is cast out as a branch and is withered, and they gather them and throw them into the fire, and they are burned. இங்கு இயேசு கிறிஸ்து புள்ளிகள் என்பது மார்க்க பிரிவினை சபைகளை குறிக்கும் விதத்தில் சொல்லி இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் ஒருவன் தண்ணீர் இழுத்திராவிட்டால் வெளியே எரிவுண்ட கொடியைப் போல அவன் எரிவுண்டு உலர்ந்து போவான் என்று தெளிவாக சொல்லுகிறார். எனவே இங்கு கொடிகள் என்பது மனிதர்களை தான் குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஜனங்களின் ஒற்றுமைக்காக பிதான் எடுத்து ஜெபித்தார். அப்போஸ்தலனாகிய யோவானுடைய வார்த்தைகளை ஜாக்கிரதையாக கவனிங்கள். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதுமே அல்லாமல் இவருடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னார். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கத்தக்கதாக நீர் என்னிலையும் நான் உங்களையும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் என்று யோவான் அங்கே 17:20-21 ஜான் செப்டர் 17:20-21 I do not say, pray for this all one, but also for this who will believe in me through their will, that they all may be one, as you, Father, are you in me, and I in you, that they also may be one is us, that they will may believe that you send me. நாம் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய போதனைகளை பின்பற்ற விருப்பம் இல்லாதவர்களாக இருந்தால் நாம் பிதாவிடத்தில் ஒற்றுமையாக எப்படி இருக்க முடியும்? ஆயிரக்கணக்கான மார்க்க பிரிவினைகள் சபைகளில் ஒற்றுமை இல்லாத நாம் பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அங்கே தொடர்ந்து பார்க்கின்றோம். ஒற்றுமை இல்லாத அவர்கள் இப்படி வாழ்வதனால என்ன ஒரு புரோஜனம்? எப்படி அவர்கள் ஒற்றுமையில் இருக்க முடியும்? ஆயிரக்கணக்கான மார்க்க பிரிவின சபையில் ஒற்றுமில்லாத காரணத்தினால்தான் வித்தியாசமான போதனைகளை போதித்து அவர்களை பின்பற்றி வருகிறார்கள். இவர்கள் எல்லாரும் தவறான உபதேசித்து அதை பின்பற்றுகிறார்கள். எப்படி கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்க முடியும்? அவர்கள் உண்மையாகவே ஒரே ஒரு சபை தான் உண்டு, அது கர்த்தருடைய சபை, அது கிறிஸ்துவின் சபை என்று நாம் இங்கே பார்க்கின்றோம். இந்த இப்படிப்பட்ட கிறிஸ்துவின் சபையானது அவர்கள் இன்னும் அதிகமாக வருவதற்கு தேவன் அவர்கள் ஆசீர்வதிப்பாராக. அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த கிறிஸ்துக்குள் இருக்கக்கூடிய நாம் கிறிஸ்துவாக முதிர்ச்சி அடைதல், அந்த சபைக்குள்ளாக இருந்து வேதாந்தத்தை இன்னும் கொண்டு முயற்சி அடைய வேண்டும் என்று பார்க்கின்றோம். கிறிஸ்துவாக முயற்சி அடையும் பலன் பிரதானமாக நாம் ஜெப வாழ்வின் மூலமாகவும் வேதத்தை கருத்தாய் படிப்பதன் மூலமாகத்தான் கிடைக்கிறது. ஜெபத்திலும் வேதத்தை வாசிப்பதால் தான் ஒரு கிறிஸ்துவ முதிர்ச்சி அங்கே பெற்றுக்கொள்ள முடியும்.
ஆகினாலே இன்று நாம் எப்படி நம்முடைய சரீரமானது வயதுக்கேற்ற போல முயற்சி அடைகிறதோ, அது போல் நம்முடைய ஞானம் அறிவானது உலக காரியங்களுக்கேற்றது போல தன்னை மாற்றிக் கொள்கிறதோ, அது போல் நம்முடைய ஆத்மாவை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கும் நித்திய வாழ்க்கை சுமந்து கொள்வதற்கும் நம்முடைய சரீரத்தை அடக்கி கொடுக்கவும் நம்முடைய ஞானத்தை அங்கே நம்முடைய சிந்தனைகளை ஒருநிலைப்படுத்துவதற்கும் கிறிஸ்துக்குள் நாம் என்ன செய்ய வேண்டும், ஜெபம் பண்ணுவதும் வேதத்தை வாசிப்பதும் முதிர்ச்சி அடைகிறதா இருக்கின்றோம். அப்ப நம்முடைய சரீரத்தையும் ஞானத்தையும் எல்லாவற்றையும் ஒருநிலைப்படுத்தி நாம் முயற்சி அடையும் போது கிறிஸ்துவராக நாம் காணப்படுகிறோம். நாம் ஜெபிக்கும் போது தேவனிடம் பேசுகிறோம், நம் வேதத்தை வாசிக்கும் போது தேவன் நம்மிடம் பேசுகிறார். அப்போ சிறைய பவுல் நம் ஜெப வாழ்க்கையை தொடர்பாக இருக்க வேண்டும் என்று போதிக்கிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவன் சுத்தமாக இருக்கிறது. பாருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதனுடைய அர்த்தம் மேன்மையை அந்த காரியம் என்று சொன்னால், நம் ஒரு காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது இதுவரையும் நீங்கள் அதை யோசித்திருக்க மாட்டீர்கள், சிந்தித்திருக்க மாட்டீங்க, அது எப்போது புலந்திருக்கலாம். எப்ப நீங்க ஒரு காரியத்துக்கு அந்த ஒரு விஷயத்தை குறித்து நீங்க முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பதான் அதோடைய விளைவுகள் அதோடைய பண்புகள் என்னவென்று உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதை ஜெபிக்கும் போதுதான் அதை குறித்து நீங்க அதிகம் திங்க் பண்ணும் போது என்ன செய்யணும்னா, ஒரு நம்பிக்கையில்லாத ஒரு அவசுவாசம் உண்டாகும், அதை குறித்து தவறான எண்ணங்கள் உண்டாகும், அது மிகவும் ஒரு சூழலில் தள்ளப்பட்டிருக்கும். அப்ப என்ன செய்யணும், இடைவிடாம அதை காரியம் ஜெபம் பண்ணணும். ஒருவேளை உங்களுடைய இறுதி உங்களை வந்து மிகவும் குழப்பம் உண்டாயிருக்கிறது, அழைக்கப்படுகிறதா, அல்லது அந்த காரியத்தை குறித்து சந்தேகப்படக்கூடிய அளவு தள்ளப்படுகிறதா, உங்களை வேதனைப்படுத்தக்கூடியதா இருக்கின்றதா, எதுவும் நடந்தாலும் சரி நம்ம என்ன செய்ய வேண்டும், அதுதான் அந்த வார்த்தை சொல்றது ஸ்தோத்திரங்கள் சொல்றாரு. எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய சிந்தனைகள் இருந்தாலும் சரி, அவசர சென்னை தோணாலும் சரி, எதை தோணாலும் இதே ஸ்தோத்திரம் போயிட்டே இருங்க, ஆனாலும் இடைவிடாம அதற்கு ஜோமெண்ட்டே இருங்க. பாருங்கள், எல்லாவற்றையும் குறித்து தேவன் ஸ்தோத்திரம், அப்படி செய்வதே கிறிஸ்து சொற்கள் உங்களை குறித்து தேவன் சுத்தமா இருக்கிறது. எந்த சூழ்நிலையும் என் பிள்ளை என்ன செய்யறான், என்னை சுதந்திரத்துக் கொண்டே இருக்கிறார், துணித்துக் கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி அங்கே தேவனுடைய நாம மேம்படுத்தியா இருக்கிறது, நம்ம அவர் மெச்சுக்குள்ளவராக இருக்கிறார் பார்க்கின்ற. பாருங்கள், ஒன்று தசனிக்கியர் அது வாசித்தும் அளவு ஒன்று தசனிக்கியர் ஐந்தாம் அதிகாரம் 17-18 வாசிக்கிறோம். பாருங்கள், ஆங்கிலத்துல ஃபர்ஸ்ட் தசனிக்கியர் சாப்டர் 5 Thessalonians chapter 5 verse 17-18 pray without ceasing, in everything give thanks, for this is the will of God in Christ Jesus for you. நாம் கருத்தோடு ஜெபிக்க வேண்டும். இப்ப இருக்க செய்ய வேண்டியது என்ன, நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஒன்று குறைந்த 14-15 வாசிக்கின்றோம். பாருங்கள், ஆங்கிலத்திலே

Person 15 what is the conclusion? Then I will pray with the spirit and I will also pray with the understanding. I will sing with the spirit and I will also sing with the understanding. For understanding, for telling the buddhi odu, for ennathodu ore sindhi odu naan paaduven naan jeevippen endru solugirar. Adhanal thevude kristurudaiya namakku sarira manalaiyum nandriyulla irudhayum avasiyamai irukkirathu. வார்த்தைகளாவது கிரிகளாவது நீங்க எதை செய்தாலும் அதெல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவாக செய்து அவர் முன்னிலையை பிதாவின் தேவனை ஸ்தோத்தரிங்கள். பாருங்கள், ஆகினாலே நம் கிறிஸ்து இயேசுக்கு அவர் வார்த்தையிலாவது கிரிகளாவது எதை நீங்க செய்தாலும் அதெல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவாக செய்யுங்கள். கொலோசியர் சாப்டர் கொலோசியன்ஸ் சாப்டர் 3:17 and with whatever you do in word or deed, do all in the name of the Lord Jesus, giving thanks to God the Father through him. நம்ம தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக என்ன சொல்லுகிறோம், கிறிஸ்துவாகிய நம்முடைய அவிக்குரிய வளர்ச்சிக்கு வேதாமத்தை மிகவும் படிப்பது அவசியமாயிருக்கும். அப்போஸ்தலர்கள் பவுல் தீமோத்துக்கு இவ்விதமாக புத்திமதி சொன்னார், நீ வெட்கப்படாத ஊழிக்காரனாயும் சத்தியவசம் நிதானமாய் பகுத்து போதிப்பனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி சாக்கிரதையாயிரு என்று ரெண்டு தீமோத்தியோ 2:15 வாசிக்கிறார். அங்கிருக்கிறேன் 2 Timothy 12:15 be diligent to present yourself approved to God a worker who does not need to be examined, rightly divided the word of truth. நம்முடைய ஜெப வாழ்வில் விசுவாசம் ஒரு முக்கியமாக கருணையாக இருக்கிறது. அதனால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையாலே வரும் என்று ரோமர் 10:17 வாசிக்கின்றோம். ரோமன் சாப்டர் 10:17

So then faith come the hearing, and the hearing with the word of God. Hearing, கேள்விப்படுதல். தேவன் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்காத பட்சத்தில் நாம் உண்மையாக அவரிடம் விண்ணப்பிக்க முடியாது. மார்க்கதின நற்செய்தி புத்தகத்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை ஜாக்கிரதையா சிந்தீங்கள். பாருங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்கிறீர்களோ அவர்களை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்போது அவைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறேன். மார்க் சாப்டர் 11 வெர்ஷன் 24 Therefore I say to you, whatever things you ask, then you pray, believe that you receive them, and you will have them. Receive them. Believe that you receive them, and you will have them. வறுமையான வார்த்தைகள் பாருங்கள் பிரியமானவர்களே, நாம் கேட்டுக்கொண்டதை பெற்றுக்கொண்டோம் என்று சுவாசிக்க வேண்டும். இதுவரைக்கும் நம்ம அவசுவாசத்தோடு வாழ்ந்துட்டு கிடைக்குமா கிடைக்காது, ஆனா தேவன் சொல்லித்தார், நீ வேண்டிக் கொண்டது பெற்றுக்கிட்ட, உனக்கு தான் அது அப்படின்னு சொல்லித்தார். கண்டிப்பா நமக்கு தான், கண்டிப்பா நான் பார்த்துட்டு இருப்போம். நிச்சயமான தேடி நாடி ஓடி கொண்டது கையில கொடுப்பாரு தேவன். அது பர்சனா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், எதுவா வேலை வாய்ப்பு பணம் சொந்தம் எதுவா இருந்தாலும் சரி, நமக்கு அது கிடைச்சிருச்சு, நமக்கு தான் எல்லாமே. ஆனா நம்ம என்ன செய்யணும், அவருக்கு முன்பாக உத்தமனா இருப்போம். அவருக்கு எது பிரியும், அவருக்கு எது பிடிக்கும், அவருக்கு எது பிடிக்காதுங்கிறத ஆராய்ந்து பார்த்து அவருக்கு பிடிக்கிறமாக நம்ம விஷயத்தை செய்வோம். ஆனா நமக்கு எதெல்லாம் பிடிக்கும்னு அவர் என்ன செய்வாரு, நமக்கு பிடிச்சதெல்லாம் அவர் தருவார். நமக்கு பிடிச்சதெல்லாம் கேட்டா கண்டிப்பா கொடுத்துட்டாரு, நமக்கு தான், நமக்கு தான். அதனால நம்ம அவசுவாசம் கொள்ள வேண்டாம், பயப்பட வேண்டாம். தேவன் நமக்கு கொடுத்துட்டார், எல்லாத்தையும் கொடுத்துட்டார், எதுவா இருந்தாலும் கொடுத்துட்டார். அதனால அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் அழகாக ஆங்கிலத்தில் சொல்வதை நீங்கள் கவனித்தீர்களா, பாருங்கள், மிக தெளிவாக அழகாக சொல்லுகிறார். Therefore I say to you, whatever things you ask when you pray, believe that you receive them, and you will have them. அருங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்கிறீர்கள், எவைகள் என்ன அர்த்தம், எல்லாமே எதுவானாலும் கேளுங்க. மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதேவும் தெரியும், நம்ம கேட்டதெல்லாம் அவருக்கு தெரியும். ஏன்னா அவர்கிட்ட கேட்கும் போது நமக்கு தெரியும், அதனால அவர் நமக்கு கண்டிப்பா பாருங்க தெரியுமா, அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருந்தோம்னா நமக்கு பிடிச்சதெல்லாம் அவர் செய்வார். அதனாலே நமது தேவைகளை என்ன செய்வார், கண்டிப்பாக அவைகளே பெற்றுக்கொள்வோம் என்று சுவாசிங்கள் நினைவு நம்பியிருக்கார். வாய்ப்பு